0: ஹாசு சொல்லலாம் திடக்குதுன்னா வரேன், ஹாசு கொல்லும் இந்த வர வீட்டுல போய் ஹாசு கொல்லாம இல்ல வடுவா அவரே ஆக்குதுன்னு
1: மசல் என்ன மாரம் இல்லாவ கெனிஸ்தேனே இங்கே வக்கீலான.